ஜேசதேசு பாவை சதாசிவ சலாஹா தீனி நாம் மன்னமசாவை நாம் நினக்க மனமசையா வாஜி சப்த கணீரே கானு சச்சே சாஹிபா கானாயின் கரதீர சாச்சா நாம் மீரா ஆதாரு சாச்ச நாம் ஆதார் மீரா ஜனபுக்கா சாபகுவையா கர்ஷாந்த சோக மனையாய் வசையா.